0: தமிழ் சாங் ஆஃப் தி இயர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: அம்மானே எந்தா இது, ஈ வண்டியோட ஏசி அடிச்சு போயிடலாம். இதை சிரதிக்கண்ணா பாரு,
2: சிரதிக்கண்ணா.
1: ஏடா மோனே, போடா போய் வண்டியோட ஏசி அடிச்சு போய்.
3: அண்ணன் பேடிக்கண்ணா,
4: வண்டி நேரே அண்ட்ராஸ்லேக்கு விட்டோம். ஈ சூடத்து நம்மட பட்ஜெட் ஒதுக்கிற குவாலிட்டி பார்ட்ஸ் அண்ட்ராஸ்லே உள்ளு.
1: அம்பானே என்ன வேகம் போ அல்ராஸ்லேக்கு, இனி எங்கில் சிரதிக்கண்ணா பாரு.
2: அண்ணா சிரதிக்க.
5: அம்பானே போலே நீங்களும் சிரதிச்சேக்கணே. ஈ சூடத்து பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் அல்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ். அல்ராஸ், தி பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் ஃபார் ஆல் வெஹிக்கிள்ஸ். விசிட் அல்ராஸ் .me.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது மிட் மார்னிங்ஸ் வித் நித்யா.

Evergreen பாட்டுகள் brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Biryaniyum, Chennai Bai Veettu Kalyana Biryaniyum. இனி ஆஸ்வதிக்கலாம். Vassal Hub, Block 4, Karama.

0: evergreen பாட்டுகள் was brought to you by பாஷாபாய் பிரியாணி வாசல் ஹப் block 4 கராமா for corporate and bulk orders call 052-803-1100
1: you are listening to back to home with Asif.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.

0: Monday to Friday, morning 6 to 7 a.m. Wake up call with Jaya. Only on Home 92.2 FM.
1: Wake up call with Jaya. Brought to you by Green Farm Superfoods. Ruchiyude ee rahasyam ini ningalkum swandam.
2: ஜென்சியெல்லாம் நம்மளோட பிள்ளாருக்கு சும்மா வாய்ப்பு மாற்றி பிடிக்காம
3: மழையிலும் வெயிலும் கூட

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர் எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.

0: Stay connected with Home 92.2 FM. Home is a feeling. It's a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட